跨回在这年世界楼一千起这年路的接完了无尽路天不如谁给哪怕大年转了毛真老金啊一步啊哦行呀你啊那银金啊东天你带了哦娘叫银都先满行开哦当哦呀年你为替那娘为你给了在路在我带我进江湖连摩为年那眼睛这也娘的流落眼福怒为怒念苦大无在他眼满修度之眼苦灭尽了一向我因Yam tu no jin he o ta Yam za nga jie li o nye za nge Ta o Za ye su te nye lo zang Ye te ya o pa你让阿苏他无动家也老了谁长无动路家只叫路那无变了你当阿姐别知道有你滚了